0: இன்னகவும் தந்தகா உலக புலஸ் கிளாஸ் நானே உலக புலஸ் gusto kami makita ko di makapanom daw sa akon sa wala tapulos niya nanay Irene.
1: No,
0: sukot subong hindi na tamanom daw siya.
1: No, Lord,
0: dumtan yung kita siya hasta magdako kita. Hindi ko kitni malipatan.